0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

கேட்டும் தத்திம் தலை கெட்டதும் தத்திம் தலை கெட்டதும் தத்திம் தலை கெட்டதும் தி தும் தம் தத்திம் கேட்டாத்தும் தத்திம் கேட்டாத்தும் தத்திம் கேட்டாத்தும் த தி தும் நம் தத்திம் கேட்டாத்தும் தத்தி கேட்டாத்தும் தத்தி கேட்டாத்தும் தலை கெட்ட தக்க தின்னதின் தத்தும் தலை கெட்ட தக்க தின்னதின் தத்தும் தலை கெட்ட தக்க தின்னதின் த தடிங் கிடக ததிங் கிடக ததிங் கிடக த தி தும் நம் ததிங் கிடக ததிங் கிடக ததிங் கிடக த தி தும் நம் ததிங் கிடக ததிங் கிடக ததிங் கிடக தட கிடக தக தெலது தத்தும் தட கிடக தக தெலது தட கிடக தக தெலது தத்தும் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக த தி தும் நம் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக த தி தும் நம் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக தட கிடக தக தெலது தத்தும் தட கிடக தக தெலது தட கிடக தக தெலது தத்தும் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக த தி தும் நம் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக த தி தும் நம் தரிங் கிடக தரிங் கிடக தரிங் கிடக தட கிடக தக தெலது தத்தும் தட கிடக தக தெலது தட கிடக தக தெலது தத்தும் தரிங் கிடக